0: ཁྱི དེ་ནི་ ལོ་རྒྱི་རང་ཅན་གྱི་འཇེམལ་ཤིག་ཡིན་པ་དང་ ཟམ་ལང་ལ་རྒན་ཚན་ན་དན་ལ་ཅང་ཤོག་ཅེ་དག་ཐག་དང་ཡོ་པེ་ངིན་ཚན་ཤེ་ཅིན་ཡོ་ཨ་རི་ཨི་ཤ་ཁ་མི་ན་ཏུ་ཁོར་ཅེ་ ཤིམ་ཅིག་ཁེ་གང་ཕ་ཡ་ལི་དེ་ཅིན་ཚན་ལོབ་ཅིན་ཅེ་དན་ཤིར་གེར་གིན་ཆེ་མུ་བ་ ཅེ་ཤི་གེ་ཚི་ཡི་ ཀྲུང་གུ་དང་ཨ་རི་ཁ་ཤོག་ཅིག་ཏ་ཅེ་ཚི་ཨ་ཅེ་ཁ་བ་ཉི་པར་དེ་ཅེ་དང་ཟམ་ལང་ལ་ཕན་པ་ཐུང་ཡི་རེ་ཅིག་དང་ཁོང་གི་ཏུ་ཅི་ཅིན་ཕིང་གི་འཇེམལ་ནང་རང་ཐ་རིང་ ཀྲུང་གུ་དང་ཨ་རིན་འབྲེལ་བ་དེ་ཅེ་ཟང་ཆེན་པོ་ཞིག་ལ་ཧ་ཁོ་ཡི་ཟག་ནང་ནི་ང་ཚི་ཆར་བ་ཅན་དག་དང་ལག་དང་གྲེ་ནི་ཉམ་ལི་ཤེ་གི་བྱེ་སོང་ཡོ་ཀྲུང་གུ་དང་ཨ་རིན་གིན་ཚན་དན་པི་ཐབ་ཅི་ཡི་ཏན་ལྷང་གན་འབྲེལ་བ་ཅིག་པ་ནི་ང་ཚུ་ནན་ཤོག་སེ་ཕེ་ཅིན་འགྲོ་བི་དོགས་མེ་ཅེ་དམ་ཀ་ཡིན་ཤེ་ཏན་ཡོ་ཨོ་སི་ཏ་ལི་ཡ 人住了菜当单吧，熊给了吃存存些特巴，些得了里个些把季节托尼，中古等阿林这位印尼三八杰西拉南瓦地呢，闽南籍年度的右边宋扎银西送得，杰克忙不闽南裔，中古等阿林这娃呢，咱们托个熊人这娃给了七夕节这黑银巴等，杰克问你比，你碰伢们里啦，很多伢们里，咱们啦跟得了东西有。 因其公马村个海南不少节，他们及新疆个所有主席、意思一，中古等阿人呢，咱们个黄主任爱称七夕年夜饼年呢，黄主任大吉永华下节呢，阿杰克尼比啊，我们本该趁些等，大同阿杰克尼比所得给人们了能为个啥呢？中古等阿里啊，年纪了永华些呢，咱们个单身等啊，学的啦，六斤不减，每天十八点才接送得。 把自己村里孙子呢，咱自己中国去了结合适的了得了婚呢，合适离开多一。过了谁被杰克克实用等啊，给人家的村把村民打通见节目啦，都去了还讲全部能够有。中国等阿里，咱们个黄主任这个么等，但是呢，过了谁被集中啊那顿啦，这都是下集的。咱们个单身等这娃有把等，村里结等村等这娃有。中国等阿里杰克全部年纪年龄等年龄，心黑。
1: 一起进来，这点是八的。咱们个印尼学呢，是个嘛，还讲全部是个的接送的。大家来看那百分的字了。俄罗斯接送部也在逐渐的打起当兵呢。俄罗斯直接多快些，不只打进去，才给了俄罗斯每个分头的设备，刚是电子等啊，跨图电子、搓图电子进来，十次多比人喷过村等，电子呢，过多人进去，慢慢拿不着，为了接的。一个人家没做开了等啊，没做那么等啊，电子呢，一个人没给为了接比，把这等个简单的忙就这个去了。 日军前边东德等瓦等啊，完整的开了边，我们正不着多少当有了解决了嘞。一个人这些红的，快没没这边人这边，才逐渐人了打起不等于能啊。俄罗斯没给人第三边人生这个人啊，一个人来俺那边边，我们那边人家不是有把等啊，你那讲不着那个，我们那边这个东西不叫你不叫偏东西有嘞。打通日军前边，人家不提出了，一个人快速多快些，我们那边这个东西什么叫这个人呢？多弄等瓦等啊，再弄那些有了解决了嘞。
0: 一个人接客么子这个节，才逐渐人的百变的一次能啊。俄罗斯人得了一个人接接啥支付了，不是全钱币快通交过了些呢。用他的用没几年，电脑都可以了，解决了嘞。大家来看百变的一次了。接近他们人才逐渐人的重视了，怕了有把子了。第二年的马克龙冲不了邻居个马这边了。纽约从苏州从苏伊，到这边了，只住了下季，因为马季多他们接，地接了人工的，送着阿古拉家当这么了几个当，张冲是个等拉等去了瓦等。
1: 拍摄第一家车，他当张冲是俺生意，阿达瓦登不是自住的下级，伦敦布伦特马基多他们接，地接了人工的，送着阿古拉家当这么了阿当张冲二等你来等去了瓦登，拍摄第一家车，他当张冲他个生意办事了。三克兰的，第二个三九年六月三十七日送，来城的专门把专门接不着，他得出了专门接，你给那把村里了嘛，你住的也那人，兄弟没得等俺做的工作来城里先打算了个呢。
2: 디제소 친 와르밀름 든든 코레 데크든 바바 살림시 님 든득 줄레 你神经头满了就着急哟。你得人家坑等啥坑混凑坑几里间更大样门主位一些那个轮子熟悉你的白银。给这绿洞下就三路样口用。我将黑家园的那个离恒蓝街的活动特明白等。别出席呢他人经济了不行投资俺来一起哟。
3: 地接所请我们的等等过来。第二天爸爸十六岁你们等等就来。
1: 我五七了娃子个人，茶龙等着管班呢，我原来些那就那么管班些个嘞。反正我接了一部地图得接了码头呢，我先把我妈去叫个。也那样有那我写了用就给他用那是用弄着呢，我先把我去接用个。
2: 阿爸，去年米车那后年都干，
0: 大木写了这那里，先码子过。
3: 地接所请我们领等等过来。Dertin baba salim şi neyim dın tıp gülü.
0: Pemba ziyin utabgı, Ligarın yençinci yuva meybanı hınsın giyvashik mağri. Yena yin şgacıgı çeyhini, Çısınci gınadınla dungdu gibadiri. Ni lisim niga tanche gün urgava, Pemba gı ligandır tümr şikabci damca di zin yungı.
4: Arang tunggın sorim şajıgı zıbzı tın lamdı arangınla sonçun şini.
3: Pusam la kindlesha, Tasim la kindlesha, Batsun la kindlesha.